0: நம்ம இசைத்தென்றல் வாட்ஸ்அப் சந்தேச திரைப்பட பாடல் பரிபாடி இனிது நிறைவடைகிறது. இதுபோல சுகமான இசை பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: இசைத்தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.